வெல் நமஸ்தே, ஹலோ, அதான் யூஆர் லிஸ்னிங் டு ஆகாஷவாணி ஹைதராபாத் 101.9 எஃப்எம் ரெயின்போ வித் மீ ஆர்ஜே வைஷ்ணவி. வி வில் டாக்கிங் அபவுட் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் அண்ட் டியர் லிஸ்னர்ஸ், மீனிங்ஃபுல் சேஞ்ச் பிகின்ஸ் நாட் ஓன்லி த்ரூ பாலிசிஸ் பட் ஆல்சோ த்ரூ கம்யூனிட்டி பார்ட்டிசிபேஷன். எஸ் வி கேன் ஆல் கான்ட்ரிபியூட் இன் ஸ்மால் யட் மீனிங்ஃபுல் ஃபேஸ், சப்போர்ட்டிங் பேரண்ட்ஸ், என்கரேஜிங் எஜுகேஷன், ரெஸ்பெக்டிங் டைவர்சிட்டி, ஹெல்பிங் வல்னரபிள் ஃபேமிலிஸ் அண்ட் கிரியேட்டிங் இன்க்ளூசிவ் கம்யூனிட்டிஸ் கேன் மேக் அ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ். எஸ் சம்டைம்ஸ் அ கைண்ட் கெஸ்டர், கைடன்ஸ் ஆர் இமோஷனல் சப்போர்ட் கேன் பாசிட்டிவ்லி இம்பேக்ட் அ சைல்ட்ஸ் லைஃப். As we reflect on this year's theme, let us remember that children flourish when families flourish. Reducing inequality is not simply about economics. It is about creating fairness, dignity, and equal opportunities for every child. Because every child deserves the chance to dream, learn, and succeed. And every family deserves support, respect, and opportunity. Before we conclude, let us take a moment to appreciate the families who nurture, guide, and stand beside us through every stage of life. Strong families build strong nations, and caring for children today means building a better tomorrow. Yes, stay tuned to Akashwani Hyderabad 101.9 FM Rainbow with me, RJ Vaishnavi.

0: கல் சுத்தே புஷாரு எந்தின்ட்டோ ராவு புலேனி பப்புஷாரு
1: கோஷி கொங்கடி மாதட்டு பொட்டு எத்தைதே கட்டலை தரி சுஸ்குந்தாம் பட்டு அம்மலி கட்கா மாதிரா.